ஒரு சூப்பர்மேன் தான், உயிரோடு சூப்பர்மேன் தனக்கு சேர்த்தோம் ஓ ஜீத்தோ சூப்பர்மேன் தத்தேதும் மேல மாட்டி இஷ்டி ஓட்டா பி வாஸ் ஆக்டிவ்னு சேர்த்தோம் பி வாஸ் கொஞ்சம் பி ஆக்டிவ் ஓட்டார் மந்தோம் பி யூ லீட் ஓராத் ஐயோலான்னு சேர்த்தோம் தத்து பொறி அவர் சூர்த்தா மேந்தோம் த பி வாஸ் ஆக்டிவ் வாஸ் அர்மாஸ் சேர்த்தோம் பிளியர்ஸ் எவ்வளோ இஷ்டம் வரகை மந்தம் சேர்த்தான் இஷ்டம் கவுது மை இமான இமான் தான் சேர்ந்த விஷயம் பையன் மாதிரி தவிர்த்து மைக் உங்கள் மை புஸ்தா மா குக் புஸ்தகம் உயிர் பையா தசு பையன் சேர்த்தோம் அமேன் மந்தோம் கொஞ்சம் கிட்ட மறுத்தேன் ஹெச்குரிஸ்டர் சேர்த்தோம் மறுத்து புதுசு பொண்ணு சேர்த்தோம் பிரிமே பொந்தோம் சீனி வேலை மறுத்து சிவந்தோம் நான் சேர்த்து மறுத்து தெரிஞ்சிடும் பரக்கேன் முடியோ கிறிஸ்தோம் குவார்த்தோம் பரவாயில்ல ரிசல்ட்டாக மறுத்து எல்லாத்துக்கும் கிட்டத்தை மந்தான் பல பெருந்த மந்தக்கு மா புந்து புந்து பால் தரேன் பால் தின் பரலின்னு சேர்த்தோம் தத்தாரு பயிர் மந்தம் பார்த்தேன் மந்தம் சார் மந்த பொருள் சேர்த்தோம் அது மாதிரி பொருளாதாரத்தை தேம்பே சேர்த்து சுத்தப்பாத் மாசு கிறிஸ்துக்கிட்ட அழுத்தோட கொத்தை செய்ப்பு தொடர்பான சேர்த்தோம் அது மாதிரி புகத்தை செய்ய மந்த் மறைச்ச பொருள் ஹிசூஸ்னு சேர் கபிச்சு மாப்பிள்ளு ஒரு ஒத்தாசு காத்து அதே சுப்பை காசு காத்தாம் தெரியும் வலித்தோ அக்கா சுப்பை எத்தாத்து போய் காசு சாத்தாம் சேர்த்தோம் ஹே சார் காசு ஏன் அவுத்தரையா உயிரேன்ட்டு கொத்தி கொத்தி அவுத்தையா பஸ்தோர் அவுத்தரை கொத்திச்சு பஸ்தோர் பிரசிடென்ட் காமிச்சு காசு பஸ்தோர் பிரிசி காமிச்சு காசு மந்த் ஹன் காசுக்காத்தேன் சுப்பை ஹானியோ காசுக்கார கேட்டாம் தெரியும் மந்த் சேர்த்தோம் காசு தமிழ் காசுரை கேட்டோம் சுப்பை மந்த் அவரை சீஸ் பார்த்து வையான் அல்லாஹ் பச்சை கப்பச்சி அவத்தை சந்தி பார்த்து மாநாட்டு லைக் மைதா மாப்தாசி வாய்த்து வீலாம் அல்தா தப்பாவோ பப்பா வீலாம் அல்தா சி வீஸ்தை கொண்டை தத்தை ஹனியோ மணிக்கு சார் கண்டே ஹனியோ மணிக்கு அந்த அந்த சார் கவுக்கு சார் இந்த தத்தை ஹோ மான் போல ஹோ மான் அரும் அருணா அப்படின் Flores Vizcarra, adaptado. Como no hayan visto, aquí está en Camilo. Gloria a Dios.